ஐயக்க மாத்தான் ஏன் அங்கே நான் வாங்கிருக்கேன் நான் வாங்கிட்டாங்க லர்கனத்தான் லர்கன ஹா ஓ ஐயோ உனக்கு உத்தம் ஐயனுக்கு மத்தாய் சா உனத்தையும் முன்பின்னு ஆ மக்க மத்தாய்க்கா மக்க மக்க மத்தாய்க்கா அக்கோய் முக்கா மங்கு